0: கத்தி, அங்கடி அக்கி பங்கடி மீன எல்லார் மணி கத்தி, நம்பதி மக்களு பூஸ் பேண்ட் ஹாக்கண்டவுக்கு ஒன்சூர் இல்ல எத்தி, நம்பதி மக்களு பூஸ் பேண்ட் ஹாக்கண்டவுக்கு ஒன்சூர் இல்ல எத்தி. ஆசாடி ஹப்ப பந்தரு மழி பந்ததஷ்டு காந்தில்ல, மழி இல்தித் பியாசயா எந்த ஆத்தோ கொத்தில்ல, மழி இல்தித் பியாசயா எந்த ஆத்தோ கொத்தில்ல, எந்த ஆத்தோ கொத்தில்ல.
1: பஞ்சமி வைத்தியன் ஹாட் கேன்றி அல்தா, இங்க நம்து ஒன் கேணியல்லே.